மறிவேறி திக்கெவ்வரு பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் விரச்சித கிருதி லதாங்கிராக கண்டச்சாப்பு தாளதல்லிதே. நவ் அ கம்போசிஷன் ஆஃப் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் செட்டு லதாங்கிராக கண்டச்சாப்பு தாள மறிவேறி திக்கெவ்வரு.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. இந்த நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. நிகழ்ச்சியில் போது வசுதா ரவி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் வலச்சி வச்சி என்று தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய நவராக மாளிகை வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now present a vocal recital by Vasudha Ravi. She is accompanied on the violin by Meera Sivaramakrishnan and on the mridangam by N. Ramakrishnan. She begins with Valachi Vachi, Navaragamaligai Varnam, set to Aditaal, a composition by Patnam Subramani Iyer.

0: நிகழ்ச்சிகள் அடுத்து தண்டநாத ஐயா ரக்ஷமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தி கமாஸ் ராகம் ஆதிதாளம்.
1: She now presents Dandanadaya Rakshamam in Raag Kamas set to Aditaal, a composition by Muthuswami Deekshithar.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசுதா ரவி அவர்களின் பாட்டு. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து தத்துவ ஜீவித்வம் சதாசிவ பிரம்மேந்திரர் சாகித்யம் ஈரவாணி ராகம் ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Vasudha Ravi. She is accompanied on the violin by Meera Sivaramakrishnan and on the mridangam by N. Ramakrishnan. She continues with Tattva Jeevitvam in Rag Keeravani set to Aditaal, a composition by Sadasiva Brahmendrar.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக கிருஷ்ணா என பாரதே, புரந்தரதாசர் தேவர் நாமா, சிந்து பைரவி ராகம், மிஸ்ரா சாப்பு தாளம்.
1: வசுதா ரவி கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் கிருஷ்ணா என பாரதே இன் ராக் சிந்து பைரவி செட் டு மிஸ்டர் சாப்புதால், அ காம்போசிஷன் பை புரந்தரதாசர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசுதா ரவி அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், என் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Vasudha Ravi. She was accompanied on the violin by Meera Sivaramakrishnan and on the Mridangam by N. Ramakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரியராஜன் அவர்கள் மோர்சிங். முதலில் ஹம்சத்வனி ராகத்தில் வாரணமுக கோட்டீஸ்வர ஐயர் பாடல் ரூபகத்தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: அரங்கேற்ற நிகழ்ச்சியில் மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரியராஜன் அவர்கள் மோர்சிங். இனி தோடி ராகத்தில் கார்த்திகேய என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் ஆதிதாளம்.

0: அரங்கிசையில் இதுவரை மதுரை ஆர் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், வேலூர் ஜி ராமபத்ரன் அவர்கள் மிருதங்கம், திருக்கண்ணபுரம் ஜே சௌரிராஜன் அவர்கள் மோர்சை.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷி இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி எல் குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர் வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். நிகழ்ச்சியில் முதலில் நாட்டக்குறிஞ்சி ராகவர்ணம் ரங்கசாமி நட்டுவனார் இயற்றியது ஆதி தாளம். த கான்சர்ட் பிகின்ஸ் வித் அ வர்ணம் இன் ராக் நாட்டக்குறிஞ்சி செட் டு ஆதி தாள், கம்போஸ்ட் பை ரங்கசாமி நட்டுவனார்.

இனி பருவம் பார்க்க நியாயமா. ஆனையா பாடல், தன்யாசி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு பருவம் பார்க்க நியாயமா, ரிட்டன் பை ஆனையா, கம்போஸ்ட் இன் ராக் தன்யாசி, செட் டு ரூபகதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச், எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். She is accompanied by Shri V. L. Kumar on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. Ini Rama Rama Gunaseema Swadhi Thirunal Sahityam Ragam Sumendra Madhyamam Adi Thalam. Listen now to Rama Rama Gunaseema, composed by Swadhi Thirunal in Rag Sumendra Madhyamam, set to Adi Thal.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாதியங்கள் வி.எல். குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர். வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி.எல். குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர். வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என். ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.